அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸ், ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு, புதுச்சேரி அண்ட் கரைக்கால். அக்கார்டிங் டு IMD, கோஸ்டல் ஆந்திர பிரதேஷ் அண்ட் கேரளம் அண்ட் மாஹே ஆர் எக்ஸ்பெக்டட் டு எக்ஸ்பீரியன்ஸ் ஹாட் அண்ட் ஹியூமிட் வெதர் டுடே. ஆன் டு ஸ்பாட்ஸ். In US Open tennis, defending women's singles champion and top seed Aryna Sabalenka has advanced to the semifinals after overcoming 6th seed Linda Noskova of the Czech Republic in a thrilling quarterfinal. Sabalenka prevailed in a tightly contested match last night. In the men's singles, Francis Tiafoe booked his place in the last four after defeating fellow American Alex Michelson in a 5-set thriller. India para archers will be in the hunt for multiple medals at the World Archery Para Series in Ahmedabad today as they compete in several gold and bronze medal matches across different events. In the para recurve mixed team gold medal match, India's Bhavna and Harvinder Singh will take on China's Liang Qirong and Xia Lei in the final. India's Sheetal Devi will have another opportunity to claim gold when she faces Aizada Seidan of Kazakhstan in the para compound women's individual final. And now for a